0: அப்படியே அங்கேருந்து அடுத்த வீடுக்கு போவோம். சோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வீடா மூவ் பண்ணி வரதுக்குள்ள நம்ம வெகேஷன் முடிஞ்சிடும்.
1: அதாவது இப்ப இந்த காலகட்டத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி நான் புரிய வைக்கலாம்னா, இந்த பார் ஹோப்பிங் பண்றீங்க
0: அந்த மாதிரிதான். சோ இது லிட்டரலி
1: கிராண்ட்மா ஹவுஸ் ஹோப்பிங்.
0: ஆமா, இட் யூஸ் டு பீ. அதாவது ஒரு நாலு நாள் தான் ஒருத்தர் வீட்டுல இருப்போம். சோ அந்த வீட்டுல வந்து அந்த வீட்டுல பழக்க வழக்கம், அந்த வீட்டோட சாப்பாடு, அந்த வீட்டோட வாட் எவர் ரொட்டீன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வி வில் டூ. அண்ட் அப்படியே எந்த ஃபேமிலிக்கும் ரொம்ப ஒரு பாரமாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம பசங்களும் சேர்ந்து போவாங்க மற்ற அடுத்த வீட்டுக்கு. அண்ட் பெரியவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, பார்ட்டி வில் பி தேட் மானிட்டர் ஆல் த கிட்ஸ். ஏன்னா நிறைய வீட்டில் வந்து போத் ஆஃப் தம் வில் பி ஒர்க்கிங், ஸோ அட்லீஸ்ட் பார்ட்டி இருப்பாங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ தட் வாஸ் த ஹோல் ஐடியா. அண்ட் சம்மர் வெக்கேஷன் வந்து இது வந்து நார்மல் வெக்கேஷன், மற்ற வெக்கேஷன்ஸ்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா வீடு சைடு, சம்மர் வெக்கேஷன் மட்டும் எங்கள் அப்பா சைடு. ஸோ ஹைதராபாத்துக்கு போயிடுவோம். அங்கே வந்து 1 month, அதான் அந்த 1.5 மாதம், அதாவது ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே டிக்கெட்.
1: தெலுங்கு தெலுசா?
0: தெலுசு, சரியா? அதனால அங்கே போயிடுவோம். போயிட்டு எப்போ வருவோம், ஸ்கூல் திறக்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடி. எதுக்கு? நெவர் படிக்கிறதுக்குனால அந்த கவர் புக்குக்கெல்லாம் கவர் போடுறதுக்கு.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அந்த ஒரு கான்செப்டே இருந்தது. இப்போ எல்லாம் இல்லை, பட் எனிவே அந்த டைம்ல வருவோம்.
1: நாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாருங்க, நான் சின்ன பையனா இருக்கும் போது, நான் பொண்ணா பையனாங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணுவேன். நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அத்தை வீட்டுல எல்லாம் இருந்தோம்னு சொன்னா இல்லையா. சோ அத்தை வீட்டுல அப்கோர்ஸ் அத்தை மாமா அவங்க பிள்ளைங்க 3 பேர் இருப்பாங்க, நாங்க 4 பிள்ளைங்க. சோ மொத்தம் 7 பிள்ளைங்க இருக்கும், அப்பா அத்தா மாமா இருக்காங்க. சோ இதுக்கு பேர் கூட்டு குடும்பமா
0: வச்சுக்கலாம்
1: கொஞ்சம் பாஷலி கூட்டு குடும்பம்னு வச்சுக்கலாமே. சோ பரவாயில்ல, நானும் கூட்டு குடும்பத்துல இருக்கு. அது மாதிரி பெஸ்ட்டுங்க,
0: அதுதான் சொல்றேன்
1: சீரியஸ்லி. ஆனா இப்ப எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. மொத அத்தாச்சி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி பினாங்னு ஒரு ஊர்ல இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஊர்ல இருக்காங்க. அத்தா வந்து அவரு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு. அவரு
0: நல்ல விஷயம்,
1: இன்னொரு ஸ்டேட்ல இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட கடைசி தங்கச்சி, அவங்க 3வது வந்து அவங்க சிங்கப்பூர்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருக்காங்க, வேற நாடு விட்டே நாடு போயிட்டாங்க. அடுத்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எங்க அக்கா கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு சைட்ல இருக்காங்க, அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அக்கா அவங்களும் வந்து கல்யாணம் பண்ணாம கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் இங்க இருக்கேன், நான் வந்து கடல் தாண்டி பல கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன். சோ இந்த மாதிரி மாறி வளர, அப்படியே எப்படி சொல்றது, அந்த வளர வளர, இது கடைசியா நான் 14 வயசு இருக்கும் போது தான் அந்த வீட்டுல நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, அவங்கவுங்க காலேஜ் போக ஆரம்பிச்சிருவாங்க, வேலைக்கு போயிருவாங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்புறம் எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. இப்ப நாங்க போயிட்டு எல்லாருமே ஒரே வீட்டுல உட்காந்து இருந்தோம்னா சிரிச்சு பேசுவோம், சிரிச்சு பேசுவோம் தான். பட் இருந்தாலும் நிறைய பேர் நிறைய விதத்துல மாறியாச்சு.
0: இல்ல, பட் நான் தான் சொல்றேன்ல, இது எவ்வளவு மாறி இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க இருக்கேன் இல்லையா, என்னோட கசின்ஸ் இப்போ போன வருஷம் வந்து என்னோட ஒன் ஆஃப் மை கசின்ஸ் காட் கசனோட பொண்ணு வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ அப்போ எல்லாரும் போயிருந்தாங்க. நான் இல்லை, நானும் இன்னொரு ரெண்டு கசின்ஸும் இல்லை, பட் மற்றவங்க எல்லாருமே வந்து தே ஹட் பீன் தேர், தே ஹட் கான் ஃபார் அ வெட்டிங் அண்ட் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. ஸோ நாங்கள் வெட்டிங் போனாலே நாங்கள் எல்லாம் கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலே வீல் பிளே பிக்ஷனரி போர்ட் கேம் தெரியும் இல்லையா, அதை வீல் பிளே. ஸோ அப்போ அவங்க விளையாடும் போது தே மிஸ் மீ ஸோ மச் தட் தே கால்டு, வீடியோ கால் பண்ணி அப்போ வந்து எனக்கு இங்கே காலங்காத்தால 5 மணி என்னமோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி நானும் எந்திரிச்சு போயிட்டு உட்கார்ந்து இங்கேருந்து பிக்சரை ஆடிட்டு இருக்கோம். சரியா, இங்கேதான் நான் சொல்றேன், அங்கேதான். ஸோ இட் இஸ் சோ அமேசிங், இட் இஸ் ரியலி வெரி நைஸ் தட் அண்ட் இட் டென்ட் ஃபீல் ஆட். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்னா இருக்கும் போது இட் ஆல் கம்ஸ் பேக் டு த என்னமோ நேற்று வரைக்கும் பார்த்து பேசுற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடும். ஸோ தட் இஸ் அண்ட் என்ன சொல்றது, அந்த கசின்ஸோட பாண்ட் வந்து நம்ம ஒரு சொல்ல முடியாத ஒரு ஒரு பாண்ட். Because you grew up with them.
1: Yes, yes, yes. நான் ஸ்டீல் நான் வந்து ஸ்டீல் அந்த இன்னொரு ரெண்டு பேர்கிட்ட நான் வந்து நல்லாவே தான் ரொம்ப பேசுவேன். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான். ஏன்னா தே ஆர் நாட் லைக் யாரோ இல்லைல்ல.
0: ஆமா,
1: நம்ம பார்த்து
0: அது இல்லாம நம்மளோட சேர்ந்து, அதாவது நம்ம கேடித்தனம், நம்மளோட முளமாரித்தனம், நம்மளோட முடிச்சவைத்தனம் எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
1: ஆமா.
0: So we can't, and before we became anybody or somebody, they already knew us. So it was, it's not, there's no hidden agenda over there.
1: Amma.
0: Right?
1: Kandipa.
0: And there's no, enna solla, there's no judgment. That's what is what Kandipa. I feel. So when we always, ipo vandu, when my cousins achieve something, I enna namba achieve panna mari oru joy varudhu.
1: Kandipa.
0: So that is something which will not come if you are not.
1: ஒரு டாபிக் பேசியிருந்தோம் இல்லையா, போன் இல்லாம இருக்க முடியுமான்னு. அந்த மாதிரி கசின் கூட எல்லாம் இருக்கும் போது போன் எங்க,
0: வெளிநாடு போனப்பதான் போனே வந்தது.
1: ஸ்கூல் முடிஞ்சு வருவோம்,

0: ஸ்கூல் முடிஞ்சு எனக்கு தெரியல, எனக்கு அத்தா அத்தாச்சிலாம் போன் கையில வச்சு பெருசா யூஸ் பண்ண மாதிரி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, வச்சிருந்திருப்பாங்க தேவைக்காக
1: வச்சிருந்தாங்க. ஸ்மார்ட் போன் தான் பிரச்சனை வந்தது.
0: ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
1: சோஷியல் மீடியா சோஷியல் மீடியான்னு ஒண்ணு வந்துச்சு
0: பாத்தியா, உட்கார்ந்து வந்து ஏதாச்சும் விளையாண்டுட்டு இருப்போம், அந்தாச்சரி
1: விளையாடுவோம்,
0: டம்ஸ்டர் விளையாடுவோம், டான்ஸ் ஆடிட்டு இருப்போம், சம்பந்தமே இல்லாம
1: டான்ஸ் ஆடுவோம். அப்புறம் அந்த பரமபதம்னு ஒண்ணு
0: சொந்தமா துணி துவைப்போம் கையில,
1: ஆமா பல்லாங்குழி பல்லாங்குழி. அண்ட் எங்க பாட்டி, இப்ப நான் சொன்ன எல்லாம் கசின்ஸ் ஒன்னா இருக்கும் போது எங்க பாட்டி வந்து என்ன சொல்ற கையுருண்டை கொடுப்பாங்க. கையுருண்டைனா அவங்க உட்கார்ந்து சாதம் ஃபுல்லா பேசி நிலா சொல்ற மாதிரி, அது வந்து டெய்லி யூஸ் டு பி அ டெய்லி இவெண்ட் இன் அவர் ஃபேமிலி எவ்ரி டைம். அண்ட் இப்ப யோசிக்கும் போதுதான் நாங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், ஏன்னா 7 மணிக்கு எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுருவாங்க. நாங்கெல்லாம் உட்காந்து எப்படி சாப்பிடுவோம்னா, சாப்பிட்டுட்டு திருப்பியும் பாவம் பெரியவங்களுக்காக திருப்பி சாதம் வடிப்பாங்க, திருப்பி அவங்க அவசரமா தான் ஒண்ணு செய்வாங்க. Because we would have literally exhausted all the food. Okay, so on the mari vandu they have done, we have done.
0: எங்களுக்கும் ஒரு பார்ட்டி இருந்தாங்க இப்ப இல்ல, அவங்க அவங்க ரொம்ப வயசு, அப்ப அவங்க இறக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப வயசு கூட, ரொம்ப வருஷாச்சு. அவங்க வந்து இந்த ஸ்வீட்ல பிரேயர் எல்லாம் நடக்கும் இல்லையா, அப்பதானே எல்லாம் வந்து கும்பிடுவாங்க. சோ அந்த டைம்ல வந்து படையல் சாப்பாடு எல்லாம் ஊட்டுவாங்கல்ல, சோ அதுக்கு வந்து உருண்டை பிடிச்சி நல்லா பெரிய உருண்டையா கிடைக்கும் பாருங்க.
1: நீ சொல்றது வந்து ஒரு நாலு கிழமை அப்படின்னா ஒரு பண்ணிக்கனா ஓகே, நான் சொல்றது டெய்லி அந்த ஃபுல் வெகேஷனும் அப்படிதான் இருக்கும். அங்க என்ன சொல்றாங்க, காய மட்டும் தட்டுல ஆளுக்கு குடுத்துருவாங்க, ஏன்னா நம்ம வந்து கட்டுப்படி ஆகுது காயெல்லாம் எல்லாருக்கும் வச்சு. பட் அந்த மெயின் சாப்பாடு வந்து வெல்கம், அதாவது உனக்கு வந்து கை போயிட்டு வரும். சோ உனக்கு ஒரு 20 பேர்கிட்ட போயிட்டு தான் உங்கள்கிட்ட வரும், யூ வில் பி த 15th or 16th ரவுண்ட் வரும்.
0: நான் வந்து ஆனா பாட்டி வீட்டுக்கு போகும்போது, அப்ப நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தேன், நாங்க எல்லாருமே கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தோம். அப்ப வந்து பாட்டி வீட்டுல வந்து மொத்தம் 3 அத்தை இருப்பாங்க. அவங்க 3 பேருமே அந்த சமயத்துல கல்யாணம் பண்ணல, ரொம்ப நல்ல டைப் அவங்களாம். அப்ப வந்து ஊட்டி விடுவாங்க அத்தா, ஐயோ அந்த அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, 2வது அத்தை அவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு ஊட்டுறதும் அப்படிதான், எங்களை கிளப்பி விடுறதும் அப்படிதான். சாப்பாடு ஊட்டினாங்கன்னா நல்ல பெரிய உருண்டை
1: வாய்க்குள்ளே போகும்.
0: நம்ம வந்து இங்க பாருங்க, அதெல்லாம் இல்ல, 3 பேர் உட்காந்துருக்குமா, 3வது ஆளுக்கு எனக்கு ஊட்டிட்டு அடுத்த ஆளுக்கு போறதுக்குள்ள நான் முடிச்சிருவேன் இல்ல, நான் முடிச்சிருவேன், ஏன்னா எனக்கு இன்னும் சோறு வேணும்.
1: அதனால
0: சோறுதான் முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நல்லா பயங்கரமா சாப்பிடுவேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கிளப்பி விடும் போது மூஞ்சில பவுடர் அடிப்பாங்க பாருங்க, அப்படியே சப்பு சப்புன்னு உழுவோம் மூஞ்சில.
1: வந்து மூஞ்சு முகத்துக்குன்னு தனியா ஒரு பவுடர் பஃப்,
0: நியூக்ளியர் தனிக்குடுத்தனம் அப்படின்னு தனிக்குடுத்தனத்திலயும் நிறைய நல்ல இதுதான் இருக்குதான். ஆனா அது டிபெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இருங்க, பட் அது சொல்லும் போதே பாருங்க இவ்வளவு நேரம் பெட்டர் மார்க்ஸ் என்னோட
1: வந்து இப்ப 4 பேர் தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன், 4 பேரும் அப்படி இப்போ ஒரு
0: தனி குடுத்தனம் வந்து கணவன் மனைவியில மட்டும்தானே ஆரம்பிக்குது, அப்புறம் தானே நம்ம பிள்ளை பேக்கிறோம்.
1: அந்த தனி குடுத்தனம் அந்த வெறும் ஹஸ்பண்ட் வைஃப்னு இருக்கும் போது, இப்போ வேலை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கார வர வரைக்கும் நீ வந்துட்டு நீயும் வேலையை முடிச்சுட்டு வந்தேனா, இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் யூ வில் பி ஹவு டு சே மாமியார் வீட்டுல வச்சுக்கோங்க, ஷீஸ் நாட் இப்போ ஒரு 10 மாசம் எங்களோட இருக்காங்க, பட் அப்படி இல்லாத டைம்ல என்ன ஆகும்னா, இப்ப வேற எங்க வீட்டுக்கார வரலன்னு வச்சுக்கோ சாப்பாடுக்கு, இப்ப நானும் 2 பசங்க தானா, நம்ம வந்து அந்த மெனுவே மாறிடும், நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு சிம்பிளா ஏதாவது பண்ணிட்டு அப்படி விட்டுருவோம், அந்த டீடைல்டு இது பண்ண மாட்டோம், அப்படியே கொஞ்சம் அடி தப்புன்னு ஒரு சேஞ்ச் ஆயிடும், ஒரு மேகி பண்ணி சாப்பிடலாம், இல்ல ஒரு நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடலாம், இல்ல வந்து கிச்சடி மாதிரி ஏதாவது ஒரு பெசஞ்சு தை நான் வந்து பெசஞ்சு ஊட்டி விட்டுருவேன் பசங்களுக்கு, அது மாதிரி டக்குன்னு அப்படி முடிக்கிற மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் லெஸ் பண்ணிப்போம். இப்போ இதே வந்து எங்கள் மாமியார் எங்கள் அம்மா எல்லாம் இருந்தாங்கன்னா, அப்போ அவங்களுக்குன்னு கொஞ்சம் சாப்பாடு, ஒரு கீரை, ஒரு பொரியல், ஒரு வெரைட்டி ஆஃப் குக்கிங்கும் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ஹோல் டைனமிக்ஸே மாறும் சரியா வீட்டில். ஸோ தட் இஸ் திங் நம்ம அப்போ நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு பட்ஜெட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக செலவு ஆகும். பட் அகெயின் நம்ம வந்து இப்போ கூட்டு குடும்பம்னு நீங்கள் பார்க்கும்போது 2-3 ஃபேமிலிஸ் இருக்கும் போது எவ்ரிபடி வில் கான்ட்ரிபியூட், அப்போ ஆக்சுவலாக வந்து கம்மியாகும். ஏன்னா நான் வந்து வெளிநாட்டில் படிக்கும் போது நாங்கள் 13 பேர் ஒன்றா சமைச்சு சாப்பிடுவோம், அப்போ வந்து எங்களுடைய

0: மாச செலவை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏன்னா 13 பேர் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணும்போது பிகம் வெரி லெஸ் அண்ட் வீல் ஹாவ் நைஸ் ஃபுட் எவ்ரி டே. பட் இட் வில் பி அண்ட் யூ வில் ஒன்லி பி குக்கிங் 3 டைம்ஸ் அ மந்த். ஏன்னா 13 பேர் இருக்காங்க, உன்னோட ரவுண்டு வரத்துக்கே வந்து உனக்கு அதனால் நீ ஒன்றும் நல்லா பண்ணுவேன். ஸோ இட் வாஸ் அந்த கூட்டு குடும்பம் தட் இட்ஸ் ஆக்சுவலி கான்செப்ட் வைஸ் இஸ் குட். பட் இந்த மாதிரி நம்மளுடைய இப்போது என்ன சொல்கிறது, நம்மளுடைய 21வது நூற்றாண்டில் நம்ம இருக்கோம்னா டப்பு டிப்புன் பண்ணிட்டு அப்படி ஒரு நம்ம 4 பேரை மட்டும் பார்த்துக்கினா ஓகே, எல்லாம் 2 பேரும் மட்டும் அப்படின்னா
1: விட்டு ஓடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க, இப்போ 2 ஆப்ஷன் எடுத்துக்கோமே. இப்போ கண்ண முடிய யோசிச்சோன்னா, நீங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, வந்த கையோட ஆள்லாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக போகணும், கரெக்டாக இது பண்ணணும், எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணணும். அது வந்து ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணி ஆகணும். இப்போ நான் தனியாக இருக்கேன், இப்ப நான் போவேன், எல்லாத்தையும் கழட்டி போடுவேன், எல்லாத்தையும் பேக் அங்க போடுவேன், இங்க போடுவேன். ஏன்னா அது அப்படியே போடுறது வந்து என்னோட பழக்கம் கிடையாது, சுத்தமா வைக்கணும். பட் அதை வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வைப்பேன். இப்ப எனக்கு டயர்டா இருக்கு, நான் மெத்தையில படுக்க போறேன், இல்ல நான் உட்கார போறேன், இல்ல நான் பாத்ரூம் போக போறேன், இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், இல்ல நான் அப்புறமா சாப்பிடாம போய்க்கிறேன்,
0: அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் ட்ரெஸ்ஸே மாத்துவேன்.
1: ஆமா வந்து இதெல்லாம் நடக்குது. ஆனா இது வந்து கூட்டு குடும்பத்துல இருந்தா நடக்குமா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி முடியாது. பட் தேர் ஆர் ஃபேமிலிஸ் வந்ததுமே டக்குன்னு வந்து
0: போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் நான் போய் ட்ரெஸ்ஸே கழட்டினேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு வந்தவங்க சூடாக யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும்.
1: நான் இப்ப நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த ஒரே ஒரு கட்டம் மட்டும் அந்த படத்துல நான் பார்த்தது சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, ராதிகா வந்து ஃபுல்லா தோசை சுட்டு குடுத்துட்டு இருப்பாங்களா, இது எல்லாரும் வீட்டுலயும் நடக்கும். இது ராதிகா மட்டும் இல்ல, நீங்களும் ஒரு ராதிகா தான் இந்த கதையில. நான் இல்ல, ஏன்னா எனக்கு தோசை சுட வராது. இப்ப என் வீட்டுல வந்து எங்க அக்கான்னு வச்சுக்கோமே, ஆனா அது வந்து ரொம்ப பிடிச்சி செய்யும், அது வந்து வருத்தமே படாது. அதாவது ஐயோ நம்மளுக்கு சுட சுட தோசை கிடைக்கலன்னு வருத்தமே படாது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த தோசையை சுட்டு கொடுக்கும்போது ஏன்னா சூப்பரா தோசை சுடுமா, எல்லாருமே வந்து செம்மையா இருக்கு செம்மையா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அந்த அது வந்து அதுக்கு ஒரு எனர்ஜி போஸ்ட், அந்த குஷிக்காக வந்து அதை செஞ்சு கொடுக்கும். பட் வந்து அது வந்து எப்ப செய்யுது, ஆடிக்கு ஒரு தடவை தான் செய்யுது. அதனால அதுக்கு அந்த
0: பிரச்சனை செய்யறோம்னா,
1: இப்ப இந்த நம்ம அம்மாங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அம்மா பாட்டிங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து டெய்லி செய்யற டைப்பா இருப்பாங்க. ஸோ எப்படின்னா, அவங்க அங்க உட்காந்துருப்பாங்க, இப்போ புருஷன் மாமியாரு மாமனாரு பிள்ளைங்க இவங்க எல்லாருக்குமே அவங்க தோசை சுட்டு கொடுக்கணும். இப்ப அந்த சீன் ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சீன். நீங்க அந்த படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுல வந்து இப்ப மருமக சொல்றாரு, அத்தை வந்து உட்காருங்க நான் தோசை சுட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தோசை சுட்டு கொடுத்துட்டு அவங்க அந்த தோசையை பிச்சு ஒரு வாய் வச்சுட்டு, இந்த முருகலான தோசை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, வழக்கமா எல்லாருக்கும் தோசை சுட்டுட்டு கடைசியா எனக்கு நான் தோசை ஊத்திட்டு, அதுவும் சாப்பாடு போடுறவங்க எல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப பாராட்டணும். நான் கூட சம்டைம்ஸ் பண்ணிருக்கேன், ஏன்னா நானும் சில பேருக்கு சமைச்சு கொடுக்கற சமயத்துல வரும்போது முதல்ல நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு பேலன்ஸ் நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். இதை வந்து இவங்க காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தோசை, ஏன்னா அங்க டேபிள்ல உட்காந்து இருக்கிறவங்களுக்கு தெரியாது தோசைமா இருக்கா முடிஞ்சிருச்சானு, அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இவங்களும் ஐயோ கடைசியா நம்மளுக்கு வச்சிருந்த தோசையா இருக்க, சரி பரவாயில்ல ஊத்தி கொடுத்துருவோம், நம்ம ஏதாச்சும் சும்மா தீ குடிச்சிட்டு போயிருவோம் அப்படின்னு பண்றவங்க இருக்காங்க. ஸோ இப்ப அவங்க தோசை போட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த தோசையை கடைசியை எனக்கு ஊத்திட்டு நான் வந்து உட்காந்து சாப்பிடும் போது இதை இங்க உட்காந்துட்டு சட்னியை போட்டுட்டு இதை கறியை எடுத்து இங்க வைக்கிறதுக்குள்ள
0: அது
1: ஆறி சொத்தையா போயிடும், கடைசியா கல்யாணத்துக்கு முன்னாடி முருகலா தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தெரியுமா?
0: சோ 100%
1: சோ அது அந்த சுட சுட சொல்லி சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது அது வந்து ஒரு இது. நீங்க எல்லாத்தையும் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா,
0: இந்த தோசை ஃபேக்டர் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி இட் வில் பி ரிலேட்டட் பண்ணி, ஏன்னா 4 பேருக்கு இல்ல 3 பேருக்கு நீ ஊத்தி கொடுத்தாலும்
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், எங்க வீட்டுல நான் என்ன பண்ணேன்னு சொல்லு, ஃபர்ஸ்ட்டே வாட் அவர் அதை ஊற்றிடுவேன், ஊற்றி அவங்க யாராவது ஒருத்தனா அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ரெண்டாவது இப்போ நானும் என் பையனும் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டு, அவனுக்கு ஃபர்ஸ்ட் 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு 3வது தோசை ஊற்றி அதை நான் சாப்பிடுவேன் எங்கே அடுப்புலையே. ஸோ அதுக்குள்ளே நான் என்னோட தட்டில் குழம்பு இது எல்லாமே ரெடியாக ஊற்றி வச்சுப்பேன். ஸோ இவனுக்கு அந்த தோசையை ஊற்றி அங்கே போட்டுட்டு அடுத்த தோசையை ஊற்றிட்டு அந்த தோசை வேகிறதுக்குள்ளே நான் இந்த தோசையை சாப்பிடுவேன். ஸோ அப்பதான், ஏன்னா எனக்கு வந்து அந்த ஆறிட்டு இருந்தா என்னால சாப்பிட முடியாது, எனக்கு அந்த முருகலா கிறிஸ்பா இருந்தாதான் எனக்கு சாப்பிட முடியும். ஆனா
1: உட்கார்ந்து சாப்பிட முடியாது.
0: அந்த கடைசி தோசை இருக்கு பத்தியா, எல்லாருக்கும் போட்டு முடிச்சுட்டு கடைசி தோசை, அதான் நீ சொல்ல மாதிரிதான், வழிச்சு அந்த தோசையை ஊத்தி அதை மட்டும் கடகடன்னு எடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிடு.

0: சாப்பிடுவேன் சூடா, ஒரு மாதிரி சூடா. ஆனா அப்பதான் ஏதாவது கேட்பாங்க. ஆனா சொல்ல எல்லாருக்கும் கேட்டேன், எல்லாருக்கும் ஓகேயா? எல்லா நான் பிரியாணி செஞ்சா கூட அதான் பண்ணுவேன், எல்லாருக்கும் போட்டாச்சு, எல்லாரும் எல்லாம் சாப்பிட்டீங்களா, எல்லாம் எவ்ரிதிங் ஓகே? ஏன்னா நான் தட்டுல போட்ட பிறகு ஏதாவது என்ன கேள்வி கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆவேன். அதனால
1: நீங்க வந்து அதான் நியூக்ளியர் ஃபேமிலியில வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இவர மாதிரி வாழுங்க. இப்ப உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு.
0: சூப்பர்.
2: சரி, இப்ப வெறும் வயிற்றோட எப்படி படுப்ப, வேற ஏதாவது செய்வா? சரி சரி சரி, நான் ஒன்னு சொல்லுங்க.

0: பால்கனி காத்துல வாசம் தான் போகுது மோகனு லைஃப்ல லைட்டிங் பாடுது ஓடிமோ வரும் நாங்காளி நாங்காளி இப்படின்னு நீங்க ஜாலியா உங்க பொண்டாட்டி கூட நீங்க பால்கனில நின்னுகிட்டு நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் நியூக்ளியர் ஃபேமிலி. பட் உங்களுக்கும் அன்பர்கள் இருந்தாங்கன்னா குடும்பங்கள் இருந்தாங்கன்னா நீங்க வந்து ஒன்னா சேர்ந்து வாழலாம் தப்பு இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது லாவணியா சொன்ன ஒரு விஷயம், எவ்வளவு நாள் அவங்க உயிரோடு இருந்துட போறாங்க, இருக்கிற வரைக்கும் ஒன்னா வாழுங்க.
1: அண்ட் ஆல்சோ இப்ப நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் ஓகே நல்லா போகுமா, உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்போது, ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, இல்லை நீங்கள் மாசமாக இருக்கீங்க, இல்லை சம்திங் ஏதோ ஒரு மேஜர் சர்ஜரி நடக்குது, அந்த மாதிரி டைம்ல தான் யூ டெஃபினெட்லி வில் மிஸ் யுவர் ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம்.
0: ஆமாங்க, சீக்கு வரும்போது சாப்பாடு எல்லாம் ரொம்ப கஷ்டமா,
1: நல்லா நல்லா டைம்ல கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் நம்ம வந்து எப்படி சொல்றது, நமக்கே உடம்பு முடியலன்னா அப்பவும் நீ வந்து எந்திரிச்சு முடியுதோ முடியலையோ அந்த கொதிக்கிற தண்ணி சுடு தண்ணியை வச்சு குடிச்சாலும் நீ தான் செஞ்சு கொடுக்கணும் அதை.
0: ஆமா, இந்த உடம்பு முடியலன்னு சொன்னா போய் ஆவி பிடின்றாங்க, ஆவி பிடிக்கிறத நானே போய் பண்ணணுமா,
1: நீ தான் பண்ணணும்,
0: தனியா இருக்குமே என்ன பண்றது,
1: என்ன பண்றது, அதான் சொல்றேன். அப்பதான் வந்துட்டு அந்த ஃபேமிலியோட அந்த நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல

0: ஒட்டவர். ஏன்னா உன் புருஷன் வந்து உனக்கு உனக்கே உட்காந்துட்டு பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அவனும் வேலைக்கு போகணும், பண்ணணும், எல்லாம் பண்ணும். இஃப் யூ மீன் யுவர் சிக்னு நான் சொல்றேன். பட் அந்த ரெஸ்ட் ஆஃப் த டே யூ ஒன்லி ஹாவ் டு டூ யுவர் ஸ்டஃப். நீ சுருண்டிய என்ன சொல்றமா, முருகலான நெய்ரோஸ் மாதிரி சுருண்டு படுத்துனா வேலைக்கு ஆகாது. நீ எதிர்த்து யூ ஹாவ் டு டூ யுவர் ஒர்க்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: அதுதான் உண்மை.
1: எஸ் எஸ். சரி, இப்ப வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா நியூக்ளியர் ஃபேமிலியா, அதாவது கூட்டு குடும்பமா தனி கொடுத்தனமா அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சு, லாவணியாவும் சரி பெட்ரோமாக்ஸ் பிரியாவும் சரி, நாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல தான் நிக்கிறோம், ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் நிக்கிறோம், விச் இஸ் குட். நீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு உட்காந்து பேசி
0: பேசி ஒரு முடிவு
1: சண்டை போட்டுக்காம ஒரு முடிவுக்கு வாங்க.
0: சண்டை போட்டா கூட சமரச சங்கம் ஊதிட்டு
1: ஆமா
0: ஒரு ஒரு முடிவுக்கு வாங்க.
1: ஆமா ஆமா, கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிட்டுமோ அப்படிங்கிற மாதிரி சமாதானம் அவங்க கணவன் மனைவிகள், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு போடுறேன். இந்த பாட்டு நீங்க கேட்டு முடிச்சுட்டு போய் நீங்க பேசுங்க, கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலின்னு தான் சொல்லுவீங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாமா?
0: கண்டிப்பா சந்திக்கலாம். மக்களே, உங்களுடைய மனுஷங்கள் வீட்டுல இருக்கும் போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நேரம் கழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டோ அழுதோ ஒரு பிரயோஜனமும் இல்லை.
1: நன்றி செய்ய அதை இன்றே செய்ய.
0: பாய் பாய்.

கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை plains.org.nz இல் காணலாம். மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க கலாபம் fm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி.